0: தபாய் சுந்தகனுசா கிப்ஸ் எஃப்எம் 98.3 மெகாஹெர்ட்ஸ் யுவர் கம்பானியன்
1: கிப்ஸ் தபாய் செக்
2: அஹிலி பிஹானா கோ 7 பஜே கோ சார்
3: கிப்ஸ் யூ கூல்
4: கிப்ஸ் யூ அலைவ்
5: கிப்ஸ் யூ என்டர்டெயின் Kips 98.3 FM, your companion, your companion, your companion.
6: Beauty, health and lifestyle.